கவன சுவேலா வகுத்து கவனு கவன சேத்து கவனு வாரு கவன சேருத்தி மாஹு கவன ஜேத்து ஹோயாரு வேல் ந பாயா பண்டதி ஜே ஹோ வேலேக புராணம் வகுத்து ந பாயோ காதியா ஜே லிக்கன லேஹ குரானம்

நமோ சர்வபுப்பே நமோ சர்வகாப்பே நமோ சர்வதாப்பே நமோ சர்வகாலே நமோ சர்வபாலே நமஸ்தாஸ்ததேவே நமஸ்தங் அபேவே நமஸ்தங் அஜனமே நமஸ்தங் சுப்ரமே நமோ சர்வகௌனே நமோ சர்வபவனே